அம்பாள் ஜனம ஜனமதி கட்டிய சஜ்ஜன சச்சா பாத்து சாஹு சிர்சாஹாத சாஹு ஜிஸ் பாஸ் பஹட்டியா சூஹிய சாபநாதா வேசாஹு சஜ்ஜன சச்சா பாத்து சாஹு சிர்சாஹாத சாஹு ஜிஸ் பாஸ்